0: வண்டி வண்டி வண்டி வண்டி வண்டி வண்டி.
1: ये आकाशवाणी है खबरों के साथ, मैं कलीम अहमद।

நசனும் புலோனையும் பெசலாரு சாக்கினி டாக்கினி தத்துல சுட்டால சுரபி ஏல தங்கிக்கு நல்ல